0: ஒரு சிறந்த யோசனை தான், அல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: இப்ப மடையா இன்னும் மலையா,
2: நாளை கோலம்பு போல அலம்பு, நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் சாரி, நாம் நெட்டிச்சு சீறி பயணம்.

0: எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக் லாக் பெறுவோம் ஜாக்பாட் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா
1: திகழ் தூக்கி குத்திய போரின் காரே நாங்கள் சீரிப்பாயணம்